கெடுத்தான் கெடுத்தீங்க கெடுதாக்க தெரிதீங்க கெடுதான் கெடுத்தீங்க கெடுதாக்க தெரிதீங்க கெடுதான் கெடுத்தீங்க கெடுதாக்க தெரிதீங்க கெடுதாக்க தெரிதாக்க தெரிதாக்க தெரிதாக்க தெரிதாக்க கெடுதாக்க தெரிதாக்க கெடுதாக்க தெரிதாக்க கெடுதாக்க தெரிதீங்க தெரிதாக்க தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்தின்